தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா